0: 那老板娘也进来给老板说，老板，
1: 那也刚，
0: 阿拉去，
1: 阿拉去了去了，
0: 哎，看你啥话子哦？
1: 去了去了，
0: 不让我办了。
1: 你是娘嘞？
0: 阿娘哦。
1: 娘嘛呢？也是过来不让。
0: 侬忙这些，阿婆娘你是也办了呢？阿发啦，阿提别告诉。三观观被有面奴压抑的风我也的风也过不好给妈妈问家是该三观观被有面拿法拉曼萨卡
1: 都我的风我记阿杰开被过有跟你过几个可是比过你把个点别说
0: 都
1: 妈是人家们都你拿杰跟起码杰开我们呢都多的朋友也多没有过去过面的话也多也别也ya fundo kuma anyi mo yeso fita no ama mrim ka ya dia anwe da na tie
0: eh anwe da na tie
1: ndo je nge fe sanga ka ka bu da gwe ka su na ka ibu ka ya me ko ne ko gwe yi
0: e gwe yi ntie e sha nga chibe ya la de
1: ndo sanga la ndo